சைக்கிளோ தை தக்க தை தக்க தை தக்க தை தக்க தை தை தை தை தை. தக்கடி தக்கடி தக்கடி தக்கடி தக்கடி தக்கடி தக்கடி தக்கடி தக்கடி தக்கடி தக்கடி தக்கடி தக்கடி தக்கடி தக்கடி தக்கடி தக்கடி தக்கடி தக்கடி தக்கடி தக்கடி தக்கடி தக்கடி தக்கடி தக்கடி தக்கடி தக்கடி தக்கடி தக்கடி தக்கடி தக்கடி தக்கடி தக்கடி தக்கடி தக்கடி தக்கடி தக்கடி தக்கடி தக்கடி தக்கடி தக்கடி தக்கடி தக்கடி தக்கடி தக்கடி தக்கடி தக்கடி தக்கடி தக்கடி தக்கடி தக்கடி தக்கடி தக்கடி தக்கடி தக்கடி தக்கடி தக்கடி தக்கடி தக்கடி தக்கடி தக்கடி தக்கடி தக்கடி தக்கடி